கக்கசதசிடில கத்தனகளம் கல்பாந்த குக்குபப்ஜிகள பெற்றரகள சுகோ.